0: குதிர. வெள்ள குதிர, வெள்ள குதிர. இடிக்கும், இடிக்கும், இடிக்கும்.
1: இக்ரோட போய் இக்ரோ.
0: ஐயோ.

0: எப்படி இங்க வா.
1: Once more, uncle.
0: You want once more? Om, Reem, Dalam, Blam.
1: Hey, evada poi? Once more, uncle.
0: Once more,
1: Uncle, uncle,
0: no.
1: Uncle, please, uncle.
0: No.
1: Once more, uncle.
0: No.
1: Uncle, uncle,
0: no.
1: Uncle, please, uncle.
0: No.
1: ஹலோ
2: எந்த வீட்டுடா பிரேக் அடிக்கணும். ஆ நீ கடியாக மாறிட்டாங்க வந்தா மதி.

0: இது மார்த்தாண்டவர்மா சிம்மாசனம் தானே?
1: அதே.
2: வாவ்,
3: பியூட்டிஃபுல்.
1: ஏய், அதில் தொடருது.
0: ஐம் சாரி.
1: எப்படி, நான் ராஜா மாதிரி இல்ல?
2: அதில் இருக்கிறது சார்.
1: பரவாயில்ல தம்பி, நான் இருக்கலாம். போன ஜென்மத்தில் அந்த மார்த்தாண்டவர்மா நான் தான். மூஞ்சி பார்த்தா தெரியல.
0: நீ மார்த்தாண்டவர்மா போட்டோ பார்த்தது இல்லையா?
1: இது நம்ம சிம்மாசனம் தான்.
2: நீங்கள் ஆராயலாம் மிஸ்டர்.
0: சும்மா சூடாவாதே.
1: ஐ எம் சாரி.

0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்கள்
1: தமிழகத்தில் இனி தாதா என்ற சித்திரத்திலே கானம். சங்கீதம் ஜென் மார்ட்டின், ரச்சன விஷ்ணு இடவன், ஆலபிச்சிருக்கிறது சத்யநாராயணன்.